0: லங்காவே விலாவிங்
1: Live FM.LK
2: ருகுனட ரஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk